மாயோக் சம்ப கோர்மதம் மாயோ வருகை மாம்சி கர்மி வாரியாய் அமினத்த கர்மி நீங்கி திப்பே மாமம் அகப்பு காதர் சமாவாயே

மல்லி மஜாகல் மஞ்ஞாங்கி நான் பாட்டி என்னை பாவாலோ ஆனமா நக்னங்க நான் சொக்சகர் மட்டுக்கிறப்ப நெஜோக்கி டுக்கி ஓசி பாப் முடையல் பசி மண்டி அடுக்கல் பேண்டப்ல நிலாவாசி ஒன்னி சொன்னமா